0: பொலிட்டியா புத்த பிலிம் எடுத்தா கேரி பொலி வரும்னா
1: மிதி கங்குதி மங்க